ரொம்ப தடரிங் உதய சாவி சுவாரா பிரிய ஜோக்ஜா சூத்ருஷ்ண உபதய சங்கர கிதாக்கன் மெடுகாரகன் காக்கம் பஞ்சிரங்கன் உயோனோயன் என்ஜே சுமங்கோ கிதப்பி தங்க தாக்கன் கண்டிங் சீரிங் பெலக் பரங்.